சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா தொம் திருநா தொம் சதுர்தானி தானி தொந்தானி தழுத்தம் திருநா தோம் திர்ணா தோம் திர்ணா தோம் திர்ணா திர்ணா திர்ணா திர்ணா சந்திர தானி தானி தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா தாகிருதி தர்ம திரிதாங் தாகிருதி தேம் திர்ணா சந்திர தானி தானி தோம் தானி தாளல் தோம் தத்ருதானி தானி தும் தானி தாளல்தோம் திருநா சங்கீத் புஜங் பிரயா சந்த் ஜாகிரதங் நாகிரதங் பாகிரதங் பாஜே காகிரதங் காஜே மகா காஜ காஜே தாகிரதங் தீரம் புக்கங் கலாக்கங் தாகிரதங் காத்தி கட்டாரி கடாக்கங் திருநா திருநா திருநா தத்ருதானி